0: நீத்து அடிக அச்ச முடி கிளப்பைப்பா, நேர தண்டு கண்டே ஆயிப்போச்சல்லா.
1: அல்ல, இந்த மதித்து நீ நாட கதை கேட்டல ஜான்சி ஆண்டிரா.
0: ஐயோ, அதன் ஒண்ணுமே மத்தே, நான் கிளப்பைப்பாச்சல.
1: அதரே மங்களாய்த்து கைஞ்ச திங்க ஜான்சி ஆண்டி மக்கட மனைக்கு போய் தின்த்தலோ. அக்க பிட்டியாந்து போலா கொதித்து நோட்டோக்க அவட கொஞ்சம் ஒரு குஞ்சி கிண்ண குஞ்சி நீ கொத்துண்டால ராஜகுமாரனிக்கு சாக்குனது மனேன ஒரு கிணிந்தலோ. இதுல காமஞ்சவ ஷாக்கா பஞ்சி அல்ல குஞ்சி கிண்ணமக்கு சீப் எப்படி பக்காக்கான்னு சொல்லோ. அக்கா குஞ்சி எந்தன்ச்சி அவங்க சமாதானம் அடைச்சோலோ. நோட்டப்பா, இக்கத்துற காலத்து நாங்கள் காலு காலை கிட்டுல, அவ நைட்டு ஷிஃப்ட்டு நானும் டே ஷிஃப்ட்டு, அவ்வளோ டயர்டாய் திப்பலா, சென்னை ஹெல்ப் மடிச்சிங்க என்ன ஆயிடுவா வந்து சொல்லும். சரி புடுந்து அக்கா முண்ட தேச்சோலோ. ஆச்சும் பைய நோட்டோக்கா மூப்புனோ எந்த வாஷ்ரூம்ல கத்தினித்தலோ. அக்கா மாத்திரம் இவக்கு நோட்டி அண்டு சைஸோ கையத்தை பாய் படிச்சிருத்தலோ. ஐயோ குஞ்சி எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் ஆப்பிஞ்சி வாஷ்ரூம் கத்தோக்க நீ நாய்ச்சியே என்ன சொல்லும். அக்க எல்லிந்தோ பரிலிஞ்ச மைமா வெத்து பப்பஞ்சி திரித்து நானும் சீயம் அடித்துள்ளோ, நான் என்ன வாஷ்ரூம் கத்தோக்க பந்தியேந்து தீரித்து கேட்டத்தோலோ. கூட்டுக்கு இல்லி தாறு பூந்தன மனுஷன் உள்ள வந்து ஜோர் மாடிச்சோலோ. ஜான்சி உரி கேறித்தலோ. அக்கா நீட பிரக்கார நானா ஆ மூந்தன மனுஷன் தீந்து தீரித்து பாய்படிச்சுத்தோலோ குஞ்சி. ஜான்சி சன்னா முண்ட திக்கணித்து காம்ப குஞ்சி. இது ஒரே காரணத்துல மிஞ்சக்கு பெச்சண்டு ஆ மைம முடி அச்சக்கு கெல உரி உண்டெங்கி நீங்களே அவ்வாஷ்ரம் கத்தி இந்த ஒண்ணு வஞ்சி அக்கீரிக்கு திரித்து நோட்டத்தை சூட் கேஸ் எடுத்துண்டு பாக்கி விடுவஞ்சு போயிருத்தலோ ரே.
0: ஐயோ நீத்து அடிகேல ஆச்சா நோட்டவாத்த
2: மூந்து கால செஞ்சு அண்ணித்து நாக்கு ஒரு நெக்லஸ் எடுத்தப்ப கையில நீங்கட பிட்டி சாக்கரி மாடேன்னு நாக்கு இப்ப கையில நான் மனை புட்டிட்டு போப்பி.
0: ஐயோ எல்லிக்கு போயிருந்தியா நின்னு
2: நான் மறைநாடுக்கு போப்பி.
0: கேட்டியம்மா
1: எந்த ரேட்டுக்கு என்னென்ன சமாதானம் ஆடுவியா?
2: நான் மறைநாடுக்கு போப்பி, அல்லி வயசான ஒரு தாத்தாவிய உண்டு, எங்கட மக்க ஃபாரின்ல உள்ள அதங்கு தாத்தாண்டாவியண்ட சேவை மாடியண்ட இப்பி தாத்தங்கு சொண்ட நம்பல உள்ளாங்க பக்கித்து சாக்ஸ் விடுவது கையில அவி எங்கு ஸ்ட்ரோக் ஆயிரும்ஜா பொடி உடுப்புக்கு மண்டி ஊக்கியோ கையில அதெல்லாம் மாடியண்டு எங்கட கூட தக்கு பிறந்தண்டு கூட்டா திண்டி மாடியண்டு எங்கட சில்லறை பல்லற சாக்கரி மாடியன் உண்டேங்க திங்க 25,000 சம்பள தப்போலும் அதங்க நான் நல்லிக்கே போப்பி.
0: கேட்டியம்மா சாக்கரி.
1: ஐயோ புடு, சரி பாவா நீத்து இக்க என்ன ஆச்சு என்னங்க இந்த கழிச்சருளியா செடிஞ்ச வத்த நோட்டு ஆ கண்ணீர்னு ஒம்மத்துக்கிட்டு பேசரமாடண்டா மண்ணில் மூடி குஞ்சியா அண்ணனை கண்ணீரோடக்காக நோட்டு சஞ்சுக்குடம் கிளவைச்சு போய் திக்கு கூட்டுக்கு குஞ்சிக்கா ஸ்கூலுஞ்சு பப்ப நேராச்சு நிக்கிக்க எந்தக்கா சத்தியக்கா சோந்த கலர் நெக்லஸ் அன்னே போண்டியே புடு நாடதே பழைய சாய் பேட்டர்ன்ற நட அப்பைய மாடி தந்தது சோந்த கல்லு முத்து கோயத்திட்டு மாடின ஒரு அடிக்கை உண்டு சஞ்சூர் அப்ப போன பின்னா நான் மறைச்சி சோந்த கல்ற நெக்லஸ்னா கெட்டோக்கே போய்த்துல நீ கண்ணுவக்கு நட ஒந்துள மைமக்கு கொடுக்கொண்டு வந்து நான் சங்கீர பிச்சு செஞ்சு தப்பி பாவா.
2: சரி புடி, நாக்கு செடி பப்பிலையா நானும் மனுஷத்தி தானே
1: அல்லரே 9 புட்டித்த அது எந்த பல்லுன குத்தியன்னு அந்தனே கேனமடி நடத்தியே.
0: அம்மா நன்ன வந்து கம்மியில் கேனம் அடத்த நானும் நங்கட காலி புட்ட ஒரு பேலுலு மேவ குழங்கு ஒரு ஜாதி பையன லோன் மாடித்து சாக்கொஞ்சி பால் மார்ச்சங்கி பதுக்கு 4 காசாப்பா சானா தோட்டக்கு கொப்பராப்பா
1: நீரேலா
0: நீங்க ஸ்கூலுக்கு போ மக்களை புட போப்பதே இப்பல அக்க பாலின பேட்டை கொடுப்பக்கு சொல்லுபாப்பா கேனம் அடி
1: நல்ல கத்தை.
2: சரி சரி நீ என்னன்னே ஆடு, நான் மறுநாடுக்கு போப்பிலே புடு. ஏதாங்கும் நான் பிஎட் மாடியே குஞ்சிர ஸ்கூல் ஒரு டீச்சர் சாக்கரி உண்டு நட ஃப்ரெண்ட் நின்று அல்லே கூடியவே அக்க நாட கடைச்சி நானே நோட்டியலு நீ கூப்பக்காராப்பா எல்லாம் ஒக்கச்சு நைச்சண்டு குஷியில் சாய் திக்கனா அதே நல்லதல்ல.
0: சரி இக்கே இங்க புத்தி பார்த்தா நீத்துக்கு தேங்க்ஸ் நீத்து, நீ நான் அர்த்தம் ஆடியண்டியா தும்ப நாளே இப்போ ஸ்கூலுக்கு போய்த்து ஹெட்மிஸ்டர்ஸ் கண்டித்து வரண்ணா.
2: சரி
1: சத்திய இக்காச்சேங்கியோ நங்கட ஒக்கட குருக்காரனு காவிரம இக்கு தப்பு நங்கட ஊர மாதேவ கண்ணு துறந்து இந்த காம்பா மக்கக்கு நல்ல புத்தி வந்து எந்தோ ஒரு பதிலாக அவனை கண்டுண்டு மக்களே இச்சக்கு பதிலாப்பக்கா நானும் மனைக்கு பெரிய ஆய்த்து நானே பதிலாக்கத்தை போச்சுங்கி ஈ சம்சாரம் என்னாக்கு நானும் பதிலாப்பி இஞ்சி மிஞ்சக்கு முண்டத்தை மொபைல் ஓட்டேண்டு டைம் பாஸ் மாடோது புட்டித்து அவன் மயிலா சமாஜுக்கு போப்பஞ்சி யோகாசனா அந்த பிராணாயமா கையிலாப்பனைக்கே படிச்சுண்டு ஆ கண்ட கண்ட ஆள் முழு திங்க